இல்லை ஆக்டோபர் டேட் சக்சவுன் எலமன் தம்னு சொல்லி காசு நம்ம டாலாக்ஸ் மயோ தாமே மிசகாலா குனிக்காத்தில் குட்டு சாணியா.